21 உரிக்கன்மாரும் வாழ்க இருளோடும் பகலும் வாழ்க இந்திரமகர்ஷியும் வாழ்க சந்திரமகர்ஷியும் வாழ்க நலமோடு சிஷ்யன்மார் வாழ்க

மனுவிங்கில் வேத பிராமணனும் வாழ்கா, ஜெகத்திங்கில் தும்புரு நாரதனும் வாழ்கா, குஞ்சிரத்தினை ராவதமும் வாழ்கா, வில்லின்னு விஜயன் வாழ்கா, விலசின்னு பீமன் வாழ்கா, சொல்லி நின்ன முனிமார் வாழ்கா, சோபக்கு காமனும் தேவனும் வாழ்கா, அரனும் வாழ்கா, சிவனும் வாழ்கா, ஆதி தேவதகள் தானும் வாழ்கா, ஆணாகி நின்னோர் ஆகாசம் வாழ்கா, பெண்ணாகி நின்னோர் பிரதமி வாழ்கா, பிரதமி அப்பு வாயு ஆகாசம் என்னிங்கே பலரும் கூடி வாழ்கா, புக்கேன் பூர்வாச்சாரன் அணியறையங்கண்டலங்கள்

0: பேசுவாகாம். ரெண்டா ஆயிரம் பாகுக்களும் ஆயிரம் திருக்கண்ணும் மூவர கோடி ஓமத்வாரமும் இடத்தே திருக்கையுமெல் பந்தவும் மணி மாதிருக்கோலும் வலத்தே திருக்கையுமெல் சூட்டும் சூரக்கோலும் குத்தாத காதில் முறியாத முதிரையும் நாற்பதுமாறுள்ள திருச்செடையும் வாயிலக்தியும் தலையில் நெறிப்போடும் ஆய்விருந்த அக்னிகண்டாகரணன் தீவே ஆயிரம் திருமுகத்தோடும் கூடி அக்னி எறிஞ்சு நோக்கும்போൾ இவரே கண்ட பிரேதபூத பிசாசுகணங்களெல்லாம் பிந்து பொட்டி அக்னி பிரபஞ்சமாய் போக போக சுவாகாயம் குருவினாளாம்.
1: ஓம் நன்னெல்லாம் சோறு நோக்குന്നു நிதிரையில் கினா காணுന്നു பிரயாகுന്നു பிராந்தாகுന്നു ചുഴറ്റി അന്തട്ടം പനിപകിട് 96 മഹാവ്യാധിയും കീഴോക്ക് സാധ്യം വന്നുകൂടം വരിക. ഓം പ്രാണായ പ്രാണായ പ്രാണരൂപായ പ്രാണലിംഗായ പ്രാണജിഹ്വായ പ്രാണപ്രതിഷ്ഠയായി കിടക്ക സ്വാഹം ജീവായ ജീവരൂപായ ജീവലിംഗായ ജീവപ്രതിഷ്ഠയായി കിടക്ക സ്വാഹം മന്ത്രായ മന്ത്രായ മന്ത്രരൂപായ മന്ത്രലിംഗായ.

ஆடையும் பந்தவம் கைவிளக்கும் சோபி சக்தி பிரகாசி கருரு கருவாளே பாதகம் பூஜையாமி. கரலில் கயறி கரிவிஷம் குடிக்கிறதும் உடலில் கயறி உடல் விஷம் குடிக்கிறதும்

ஆவும். வையவன் காளியும் காளிதான் தேவனும் ஏவனும் மல்லனும் என்னையும் காத்துகொள் அடி காத்துகொள் முடி காத்துகொள் சுட்டி பற்றி காத்துகொள் என்னோடு கூட போனவனையும் காத்துகொள். ஹரிஸ்ரீ பலிக்க மந்திரம் ஹோம் ஜுவால்.

0: ஓம் பல் சுவாயன் குருவினா
1: ஓம் வெள்ளப்பனானே காந்தமாயிருக்கும் பரவேசப்பனியா அடியே குலுக்குவதும் நீ முடியே குலுக்குவதும் நீ பெருடியின் மேல் சவிட்டுவதும் நீ ും പിടിച്ചും പിടിയും കൊടിയും മുടിയും മുഷ്ടിയും ആരണമും സ്തംഭനവും ഉച്ചാരണം.